சர்வதேவ தோஷாணாம் பந்தஹ பந்தஹ, சர்வ நாகானாம் பந்தஹ பந்தஹ, சர்வ வியாக்ராணாம் பந்தஹ பந்தஹ, சர்வ வ்ருஷ்சிகாணாம் பந்தஹ பந்தஹ, பூத் பிரேத் பிசாச் ஷாக்னி டாக்னி பிரம்ம ராட்சஸ் பந்தஹ பந்தஹ, பரமந்திர பரியந்திர பந்தஹ பந்தஹ, கீழய கீழய மர்தய மர்தய, சூர்ணய சூர்ணய, ஏவம் மம விரோதீனாம் சர்வதோ ஹரணம் தஹ தஹ.